அலர்மேல் மங்கை உரைமார்பார் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையா நிகரெல்லாம்.

0: நடிகர் அமர்ந்து புகுந்தேனே
1: அலகில் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வா
0: நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே

0: ಮಣಿವಣ್ಣ ಒಂದೇ ಬಡಿಸಿದ ಕಾಪು ಅಡಿಯೋ ಮೋಡಂ ನಿನ್ನೋಡಂ ಬಿರುವೆಣ್ಣಿ ಹಾಯಿರಂ பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வரைபோல் முக்கு முழங்கும் அப்பகாஞ்சகன்னியமும் பல்லாண்டு.
1: ಪ್ರಿಯ ಕೇಳುಗರೆ, ಇದುವರೆಗೂ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹಸ್ವಾಮಿ ಮಹಿಳಾ ತಂಡ ಹಾಡಿರುವ ಹಾಡುಗಳು ಹಾಡು ಎಸೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಪ್ರಸಾರವಾಯಿತು.